கேளு, எழுதி விட்டு நோடியலே. மார ச மார அனுப்பி இது மா மதனி அதே பாக அதே பாவவன்ன தொகுபேக்கு.

0: வர
1: வர தப்புதிரி மகரி கமப வர
0: கீவர்
1: மகரி கமப
0: கீவர
1: அது இன்ன சொல்ல ஹடி ஜானகீவர
0: ஜானகீவர
1: வரனே தப்புதிரலா நீதா

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH. எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: பிரேமா ஹரிஹரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தத்துவம் அறிய தரமா என்ற பாபநாசம் சிவன் பாடல், ராகம் ரீதி கவுளை, ஆதி தாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: பிரேமா ஹரிஹரன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நின்னுவினா கதி கான, கல்யாணி ராகம் ஆதி தாளம், சுப்பராய சாஸ்திரி சாகித்யம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: அரங்கிசையில் இதுவரை பிரேமா ஹரிஹரன் அவர்களின் பாட்டு கேட்டோம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: யூ ஹாவ் லிசன் டு நீ கேள தயராது இன்றா கதன குதூகலம் செட்டு ஆதிதாள் ரிட்டன் பை மைசூர் வாசுதேவாச்சார்.
1: மீதிந்தவரைக்கும் நீ கேள தயராது கதன குதூகலம் ராகம் ஆதிதாளம் மைசூர் வாசுதேவாச்சார் ரச்சன விண்ணாரு.
0: கன்க்ளூடிங் ஹிஸ் ரெசைட்டல் ஸ்ரீ ஜே வெங்கட கிருஷ்ணா ப்ரெசன்ஸ் ஏ பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கம்போசிஷன் கோரின வரமசகவையா என்றாக் ராமப்ரியா செட்டு ரூபக்தாள்.
1: கார்யக்ரமலோ சிவரிகா கோரின மொசகும் ஐயா ராமப்ரிய ராகம் ரூபகதாளம் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் ரச்சன விண்டாரும்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH. எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: மைனமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்களின் பாட்டு, கோயம்புத்தூர் வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் வயலின், கே ஆர் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், சரசோட காவேரி ராக வர்ணம் ஆதி தாளம்.

ரஞ்சனி நிரஞ்சனி ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம் ரஞ்சனி ராகம் ஆதிதாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: இனி எதுட்ட நிலச்சித்தை ராகம் சங்கராபரணம் ஆதிதாளம் தியாகராஜ கீர்த்தனை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை வைரமுகல மிஸ் லட்சுமி நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். கோயம்புத்தூர் பி தட்சிணமூர்த்தி அவர்கள் வயலின், கே ஆர் கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத் அவர்களின் பாட்டு. டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம்.
2: திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.
1: லிசன் நவ் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத். ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின் and Mannargudi Shri N. Subramanian on the Mrudangam.

இனி எந்நேரமும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் தேவகாந்தாரி ராகம் ஆதி தாளம். லிசன் நவ் டு எந்நேரமும் ரிட்டன் பை கோபாலகிருஷ்ண பாரதி கம்போஸ்ட் இன் ராக் தேவகாந்தாரி செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத் அவர்களின் பாட்டு. டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத். ஷி இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின் அண்ட் மன்னார்குடி ஸ்ரீ என் சுப்பிரமணியன் ஆன் த மிருதாங்கம். இனி மனசு சுவாதீன தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், மிஸ்ருச்சாப்பு தாளம். லிசன் நவ் டு மனசு சுவாதீன, கம்போஸ்ட் பை சென் தியாகராஜா, என் ராக் சங்கராபரணம், செட் டு மிஸ்ருச்சாப்பு தாள்.

நிகழ்ச்சியில் நிறைவாக சுருட்டி ராக ஜாவளி ரூபகதாளம் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது. The concert concludes with Patnam Subramani Iyer's Javali in Rag Suruti set to Tal Rupak.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத் அவர்களின் பாட்டு. டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், மன்னார்குடியின் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிசனிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத். ஷி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின் அண்ட் மன்னார்குடி ஸ்ரீ என் சுப்பிரமணியன் ஆன் த மிருதங்கம். This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.